0: சித்தங்காய கிரி போந்து இன்ட்டு பயண கப்பு
1: Stop dancing. Pona galu loading.